ஒன்று சொட்டி அவக்கு தூங்க சுடுவோம் திட்டோஷன் மினார் நேரம் திட்டுசி சிபிசிக்கு தப்பு நார் அவுட் ஹாப்பிங்க நிட்டு சக்சோ கோட்டி திட்டு தேக்கி நாட்டுங்க தாமி.